0: 前呢，先把不吹路线的先主把的，先拉安全，进出的家过去，现在正在路中前呢，停车多个。
1: 用啊用啊，听我呢也不多，俺村偏头全部写着有人。先来罗马店那年吃完炖鸡汤，罗马边么地个，吃人忘记怎么样吃着，边么样种拼错住着，怎么样出门呢？吃两碟鸡银。
2: 听上几撮托，听上苍马浪花月白汤，熊蓝托浪花沿着街塘，满着冬月白日，天天俺去金竹溪西下多拐七九年，还将开车为屯带十一，俺先来看南来金竹顶家过开车我开些屯九营，看南北连得不难。
3: 勇啊勇啊！
2: 天上旁边浪花能对个，金竹顶家来屯南七拐白汤月塘，
4: 卡路为咱们去摸这屯土出库多出去买白日。
5: 毛泽东给空呢，让去国堂，老爸等秋季马日了，给空人呢，给你又秋季马日。
6: 毛泽东跟去巴拉堂，阿妈拉拉宣布说秋季马日。
2: 其实，客人上南面云土竹谷堂，许多卡竹谷十四七块八金竹西下坑月白日。
7: 上南竹谷二八土梯叉叉岗内竹谷，
8: 南许多卡土谷落马步云那工业对不堂，落金谷云那十年竹秋季月白日。
2: 因那昂出国群众没见他娘都亲呐，电报约日，六千春节，六千国展土进驻啦，十十抗战七国，
9: 六千春节，车顶的六个一百土，俺在小莫三步冲冲铁，看过，开始七八部队堂，扛部队，木兰有退缩，最西还被困在困难，卡路为大领部内，通土白，人家冲瓦月，军土南开机器叠加。连根托今年冲出去马里，开始南基拉叠加连根越南，也把连根过年没做些南干的做过。
2: 开始燃起逐步充满南面越南的当次抗战结果上，
10: 南省的确是有美容话的，也嘛也不没得把肉吃呐。如果多么着抗年有名，还嘛过话东北年个月。
2: 我那正值打到洛克开去抗战前年，我先把结果给热谈。
5: 正值打到。落了日明这晚一月八日，今年南家石头开基土落马步堂落西坡落金库，这人民数不计月八日落铁达起熊南托给莫扎拉卓瓦堂对白扩大这个月八日，先别今年南石头开燕园土落马步堂落金库，米刚别卓当卓瓦尼人民数不计月八日落铁尼给南苏起米南拉卓卓瓦堂对个别扩大这个月，
2: 俺去金竹大道落了自送抗战七国，
7: 俺去。落马步以南两家燕园土着米丘把二八土工内对过落金库把松呢新年南面燕园啦着丘北扩大这把日提来拉不热以南俺却错位南空气脚把前军尼格勒克波月把日出波穷穷卡些寂寞着没别个落马步把越南穷内就住去月把日提尼空气俺不是因被俺却浪浪马修瓦切过
2: 继续浪过年俺做对梦去金竹有些近日，这句浪哥对个特难切过把坑约谈。
5: 这句浪哥对个切近日过过把坑，浪哥颠簸各差几，也只马坡起几日。为了马坡堵住把坑，特子也只过一月把日，参加也就没把日。
2: 这句浪哥托加了坑中猛熊看那几个日谈。
8: 这句浪哥托生农堂说把说把客切老为加了起出个马日，提早马些。这句浪哥给提供的国堂喇叭讲出的马日浪哥能直插接喇叭电波主国把堂也是亏秀昂波喇堂摸喇罗根波错国家托对度主国
2: 俺说能觉摸这能对个国家托他把宁不是当独他把提名喇康小瓦堂提来偏托康约谈
9: 他把提名喇你送他把谁去约把日你卡通呢送给企业营长明天大把的能给大把的拼到美白收入食堂这不月天外托大把的你让你给所给偏给大把小日让口东个老婆托家去你最这次大把的到月呢让你拉米卷米泡把汤再送米小瓦所拼到月白俺最把拉打阿妈郎那没扎东个你送大把都给陈说规规
1: chok bu chung chung cho ti ge neng xing ngan che shu lam to gang ho kong chung dong chu ki ma ri la shu lam ki ye yun to bo lo ge ba ta te je che ba so za wa ne chi gyo ma da
0: ngan che jim ju xie jia min yu wa xi ju zhe xi ba yin ta xiam lang ngan che lo ma ga ma zhe xi la ge lo de na we cha to che we ma cha se wa di ji se ne kong ge bie de lo dang ta ke lang ji du na kin je du ge
8: chok bu chung chung cho nge ming la ga ma zhe xi si gi yu cha to che we Macha Macha ni ha chang zhe la chak to gyang che ke xin ki zhe cha tong ma tak du zhuk zhuk zhuk xin zhuk kul pu de lang ki zhe dong wu qi yue ni xin ma che go wo tak du jie xin to wa din ne zhuk zhuk sa la chu xin xiu zhen tu cham cham che xin dong ki zhe ne jia ga xi ki ku ba chen bu gong tang san xie cham zhi shu jiang ma che ka ya ma che ma che chu nang ne lang tang zhe dong nian be cha xi tong ti mu ma che nyu tu ju zhuo dong ne zhu ku pu ma che ju zhuo dem de yu xin ku wa na chu nang ki cha ti jiang cui dang nan ba zha wei xi ye chen bu xi tang zha wei zhu ku pu cha to che wei ma che ti tong wa tang zhe xin ji xi mi zhe le da xi zhuo xin xin che ba na chu nang ki cha ti jiang mi da xin zhuo xin xin che ma cha cha to ki me ji ren du ba de jin ba xin chang ka de go wo di de dun tu song wei chun nang tu long ma che zhu ye mi xian de chu nang tu pa cha ge de be ta xin dong xi la tan ne chu zhan tu dun tu zhen chong ti ne ku chun nang tu de ze chu nang ki cha ti yang zhu zhuo yong zuo chu bang xin da xi xi che xin ba tong wei ko ga zuo qian bo jie de tian dong zhe yue be jia ge ne chu ti tong ne zha zha xie ke ba na ma che jia ga dong ni ba che ke mo gu ju ji du jie xie jia ge shuo ba de de dou che wei ma cha lang chu nang ki cha ti ne chu ji su ne di chu ji rang ki su ne la cha dou che be gu ba ji xi yue jie xie
1: 狂徒了吗？干么这些来年六千哈将年不落松啊？六千提南俺却差多钱呢？现在狂徒米去别内陆颠独干，且将俺却能云内也日新春给过年，六种几个年天天不息日，什么多？
0: 提人给阿妹欧罗些白来些提去呢？三八八两个啦，别给陆家住在来慢些些，别住银白两个呢，这边俺呢三两月吧休。
11: 啥鸡巴鸡大鸡巴你耶？啥鸡巴你妈拉萨人？你妈拉萨他人妈三罗？哦，拉萨叫我今年敲松车，拉萨叫我今年敲松车。啥鸡巴鸡大鸡巴你耶？啥鸡巴将他捉的人？假期早他有人上班人？干那去给点把他杀人？干那去给点把他杀人？啥鸡巴？